பட்டு பாய் பா சந்தனத்தை பாட் பத்து தேவ பக்தியாத் மாடி வருவார்.

0: அககப்
1: அகு பாய் பாய் பாய் பாய் பாய்
0: நா காத்து வாக்குடா நத்தீச்சா ஆக்குடா வை வை வை நா காத்து